0: ഫിക്സ് പ്രൈസ് ഹുണ്ടായിൽ നിന്നും ജൂലൈ 20-നകം ഒരു പുതുപുത്തൻ ഹുണ്ടായി കാർ സ്വന്തമാക്കൂ. ഫിഫ വേൾഡ് കപ്പ് മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ വമ്പൻ സമ്മാനങ്ങൾ നേടൂ. ചുങ്കത്ത് പ്രൈസ് ഹുണ്ടായി, കൊല്ലം, കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഫോൺ 8714-62-4012.
1: ആടിമാസം വരവായി, റിയൽ ആടിമാസവും വരവായി.
2: ആടിമാസം ഒന്നല്ലേ ഉള്ളൂ?
1: ആ ആടിമാസവും ജോളി സിൽക്സിന്റെ റിയൽ ആടി സെയിലും ഒന്നേ ഉള്ളൂ. വാങ്ങുമ്പോ പുതിയ കളക്ഷൻസ് തന്നെ വാങ്ങണം. ഇവിടെ എല്ലാം മാർക്കറ്റ് വിലയേക്കാൾ കുറവ്.
3: കാഞ്ചീപുരം, ബനാറസി, ഡെയിലി വെയർ സാരികൾ, കുർത്ത, കിഡ്സ് വെയർ, ചുരിദാർ മെറ്റീരിയൽ, വെസ്റ്റേൺ വെയർ, മെൻസ് വെയർ.
1: വിലോ 999.
4: ജോളി സിൽക്സ്, കൊല്ലം, തിരുവല്ല, കോട്ടയം, അങ്കമാലി.
5: பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம். காதோடு பேசலாம் நிகழ்ச்சி இன்று உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். லைவ் ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம். தமிழ் தெரிஞ்சவங்க பேசுங்க, நம்பர் சொல்லட்டுமா? 0474-293-1111. நேர்களே, நம்ம ஜூன் மாதம், அதாவது தமிழ் சினிமான்னு சொல்ல மாட்டேன், இந்தியன் சினிமாவில் லெஜண்ட்ஸ் ரெண்டு ராஜாக்கள் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஏன்னா யாரை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு புரிந்திருக்கும், பாரதி ராஜா சாரும் கே பாக்யராஜ், அதாவது ஸ்க்ரீன் பிளே கிங்னு அழைக்கப்படும் கே பாக்யராஜ். அவர் ஒருத்தர் வந்து June 10th நம்ம வீட்டு பிறந்துள்ளார். இவர் வந்து June 27th. இப்போ ரெண்டு ராஜாக்கள் மிஸ்ஸிங் தமிழ் சினிமாவுக்கு. அது நம்ம இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நம்ம ஆழ்ந்த அனுதாபங்கள் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய ப்ரோக்ராம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம ரேடியோவில் இவங்களை பற்றி பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எல்லாம் கேட்டிருந்திருப்பீங்க. மேலும் மேலும் அவங்களோட சர்வீஸ், அதாவது இந்த துறையில் வந்து சினிமா துறையில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்கா ரெவல்யூஷனே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேருமே வந்து ராஜாக்கள்னு சொல்லும் போதே இன்னொரு ராஜாவும் இருக்கார், இளையராஜா சார், அவர் வந்து ஜெம். இந்த ரெண்டு பேருமே வந்து மூவிஸ் மூலமாக நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க நினைக்கிறேன், யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
7: வணக்கம், அஜித் பேசுறேன்.
6: ஆ சொல்லு அஜித், என்ன வெக்கேஷன் ஆகுதுல உனக்கு?
7: வரும்போது
6: இப்ப எந்த இடத்துல இருந்து வந்த? ஒரு மாசம் சந்திச்சியா? எல்லாரும் சந்திச்சியா? அதாவது நம்ம வந்து இந்த கொச்சங்குளங்கிற கோயில் விசேஷத்தோட பார்த்த நினைக்கிறோம். அது எத்தனை நாள் ஆச்சு? அது
7: அது அம்மா போயிட்டு இப்போ வந்தாச்சே, அன்னைக்கு போயிட்டு அன்னைக்கு தொடக்கி வந்து ஒரு மாசம் போயிட்டு அடுத்த லீவ் வந்தேன்.
6: மார்ச்ல நினைக்கிறேன், மார்ச் மாசம் நினைக்கிறேன்.
7: ஆமா மார்ச்,
6: மார்ச்ல. ரைட் ரைட் ரைட், எனக்கு ஞாபகம் இருக்கு.
7: கேட்டேன் சொல்லுங்க.
6: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிடுறேன்பா. சரி, எப்படி பொழுதெல்லாம் எப்படி போகுது உனக்கு? அங்க வேலை எப்படி ஜாஸ்தியா இருக்கா? எப்படி உனக்கு?

0: 4 മണിക്ക് ഡ്യൂട്ടി, ചില സമയം 5 മണിക്കൂർ ഡ്യൂട്ടി.
1: ശരി,
0: எனக்கு
1: கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சாப்பிட்டியான்னு கேக்குற, அவ்வளவுதானே, சாப்பிட்டு தான்
0: வந்தேன்.
1: என்ன சொல்லுவாங்க அது?
0: ஒரு
1: பாலம் எல்லாம் கட்டினாங்க, அது உங்க யூனிட் தான்.
0: கேரளால மோகன்லால்
1: சரி சரி. இப்ப இப்ப ஒரு வருஷம் ஆகுதா நீ போய் வேலைக்கு போய்?
0: ஆமா, ஒரு வருஷம் ஆயிடுச்சு.
1: சரி, எப்படி கன்ஃபார்ம் ஆயிருச்சா? இன்கிரிமெண்ட் எல்லாம் வந்துருச்சா உனக்கு? சரி சரிப்பா, சரிப்பா, சந்தோஷம். அதாவது நீ சின்ன வயசுல பார்த்தோம் நீ உன்னோட, அதாவது உன்னோட ரன்னிங் ரேஸ், உன்னோட ஓட்டம் மூலமாக நீ இந்த அளவுக்கு வாழ்க்கையில உசந்துட்ட அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன்னையெல்லாம் மறக்கவே முடியாது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. கஷ்டப்படாம மேல வர முடியாதுப்பா இந்த காலத்துல. அதே உன்னை மாதிரி பசங்கள்லாம், இளைஞர்கள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வெறித்தனமா நீ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல, அந்த ரன்னிங் ரேஸ்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணி உன்னோட திறமைகளை நீ ப்ரூவ் பண்ணி மேலும் மேலும் உனக்கு வெற்றி தான்ப்பா. அது வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு. சரியா, நீ வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கணும். சரியா, ஏன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சாதாரணமா இந்த மிலிட்ரி போனவங்க அவங்க எல்லாம் வந்து ஊர்ல வந்தா ரொம்ப மோசமா சுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி எல்லாம் இல்லாம நல்லபடியா
0: எங்கேயும் போறது கிடையாது.
1: சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினதுல. பாப்போம், அடுத்த முறை பாப்போம். இன்னும் 3 மாசம் கழிச்சா? சரி சரிப்பா, ஓகே, சந்தோஷம். போயிட்டு வா, கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். என்ன, உடம்ப பாத்துக்கோண்ணா. ஓகே, நாட்டை நாட்டை காப்பாத்து, அதான் மெயினா. சரிப்பா, ஓகே ஓகே. இவர் முன்ன பாடல் இதோ இருக்குதுப்பா.

0: சூப்பர் சாங். அதாவது இப்போ கூப்பிட்ட காலர் அஜித் ரேடியோ ஆரம்பித்து 15 வருஷம் ஆயிடுச்சுலங்க. அவன் சின்ன பையனாக இருக்கும் போதே கிரவுண்டில் விளாண்டுட்டு இருப்பான் ஆசிரமத்தில், ஒடியே வருவான் நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது பேசணும் அப்படின்ட்டு. அன்றைக்கும் விஜய் பாட்டு தான் கேட்பான். அப்போ அவன் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாக கிரவுண்டு தான் அவன் வாழ்க்கையே. ஆனால் இப்போ அவன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னான், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா. அதை வந்து யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் தான் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு ஈஸி கோ எந்த வேலையிலுமே கிடையாதுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணால் தான் ஆகணும். கொஞ்ச நாள் ஒரு 2-3 இயர்ஸ் பார்க்குற வேலையில் கொஞ்சம் சிரமங்கள் தான் இருக்கும். நிறைய பசங்க போட்டு வந்துடுவாங்க, ஆனால் பிடிச்சு நின்று சாதிக்கிறது தான் பெரிய விஷயம். அதை அவன் அருமையாக சொன்னான், நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் ஒரு சுகம் இருக்கிறது. நம்ம வேலைக்கு போய் பெரிய ஆளாக வரணும், அதான் நம்மளோட ஆசை. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அசோக்.
0: அசோக் எங்கிருந்து பேசுறீங்க? அஞ்சல் மூடல. ஓகே ஓகே, சொல்லுங்க. முதல் முறையா பேசுறீங்களா அசோக்? சரி சரி, சந்தோஷம்.
1: சொல்லுங்க,
0: எப்படிங்க? புரியல நீங்க சொன்னது. அசோகன் தானே சொன்னீங்க பேர், புரியுது. அது புரியுது. சரி அசோக், என்ன வேலை பாக்குறீங்க அசோக்? எப்படிங்க? ஆட்டோ டிரைவரா? சரி சரி. எங்க எந்த ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டுறீங்க? மெதுவா கொஞ்சம் நிதானமா பேசுங்க. எங்க எங்க இருக்கீங்க? திருமல்லாவரமா? சரி சரி சரி. இன்னைக்கு என்ன ஓட்டம் போலையா? ஸ்டாண்ட்ல தான் பேசிட்டு இருக்கீங்களா? சரி சரி சரி. ஸ்டாண்ட்ல பேசுறீங்கன்னா நீங்க மட்டும் இருக்க மாட்டீங்க, சுத்தி உங்க நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்களே. அவங்க எப்படின்னா ஒருத்தர் பேச எல்லாரும் சுத்தி ரவுண்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. அவங்க எல்லாம் இப்ப கூப்பிடுறதே இல்ல, என்னன்னு தெரியல. அதான் நான் கேட்டேன், நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்களான்னு கேட்டேன் அவங்க கிட்ட. சரி சரி, சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க. எந்த ஊர் உங்களுக்கு? ஹலோ, நீங்க என்ன ஓட்டம் போறீங்களா? எப்படிங்க?
1: அம்மா ஊர் அம்பை.
0: அம்பை, ஓகே. உங்களுக்கு இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது?
1: அப்பா ஊர்
0: கொல்லம் தானே இங்க? சரி சரி, புரியுது. ஓகே ஓகே. எத்தனை நாளா? எத்தனை வருஷமா ஆட்டோ
1: ஓட்டுறீங்க?
0: 2008 வண்டி ஓட்டுறீங்களா? சரி சரி சரி. குடும்பம்?
1: பாட்டு
0: கேட்டுக்கீங்களா? இன்னைக்கு கூப்பிட்டு மிக்க நன்றி.

0: പെട്രോൾ വിലയോർത്ത് വിഷമിക്കേണ്ട. ഇതാ കുറഞ്ഞ ചിലവിൽ കൂടുതൽ യാത്ര ചെയ്യാൻ EVMA ഇലക്ട്രിക് സ്കൂട്ടർ. ലൈസൻസോ രജിസ്ട്രേഷനോ വേണ്ട. വളരെ കുറഞ്ഞ മെയിന്റനൻസ് ചാർജ്, ആകർഷകമായ ബജാജ് ഫിനാൻസ് സൗകര്യവും ലഭ്യമാണ്. സമയം കളയാതെ ഇന്ന് തന്നെ സ്വന്തമാക്കൂ. മറിയം EV, വിമല ഹൃദയം സ്കൂളിന് സമീപം, പട്ടത്താനം, കൊല്ലം. കോൺടാക്ട് 9444778 9846976084.
1: நல்ல பாடல், அருமையான பாடல் உண்டு. பிரேக் முன்னாடி கேட்டு ரசித்தோன்னேர்களே, நம்ம வந்து போன வாரம் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அவரை பற்றி பேச நான் மறந்துட்டேன், சாரி ரியலி. அதாவது இந்தியன் சினிமாவில் வந்து 5 decades லாங் ஜேர்னிங்க. அவருக்கு வந்து 3rd highest சிவிலியன் ஆனர், பத்மபூஷன். மம்முட்டி சாரை பற்றி தான் சொல்கிறேன். அதாவது 28 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது அவரோட 2nd சிவிலியன் அவார்டு 1998 பத்மஸ்ரீ பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் 28 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பத்மபூஷங்கும் போது கிரேட் அச்சீவ்மெண்ட். அவரை பாராட்டி தாங்க ஆகணும் கண்டிப்பாக. தலைவருக்கு நம்மளோட நிலையத்தோட வாழ்த்துக்கள். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ,
2: யார்
1: பேசுறீங்க? கிளியரா? ஹலோ, சிரிப்பு தான் கேக்குது. இரவிபுரம்
2: ஐயா? ஐயா, உங்க அம்மா தனலட்சுமி.
1: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சிரிப்பு மட்டும் தான் எனக்கு முதல்ல கேட்டது, அப்புறம் ஒண்ணுமே கேட்கல தான். சொல்லுங்க, எப்படி கல்யாண நாள் எப்படி கொண்டாடினீங்க?
2: ஆமா, சூப்பரா இருந்தப்பா.
1: சூப்பரா இருந்தீங்களா? ஓகே. ஆ, சொல்லுங்க. இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களா வேலையில இருந்து?
2: ஆமாப்பா, இன்னைக்கு வேலை முடிச்சு சீக்கிரம் வந்துட்டேன்.
1: சரி,
2: என் வீட்டுக்கார ஐயா
1: என்ன சொன்னாரு?
2: ஆமா,
1: ஐயோ, நீங்க பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் ஆகி வருதுமா? ஹலோ, கொஞ்சம் வெளியே வந்துருங்க, சொல்லுங்க. எனக்கு எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்குமா? சார், அண்ணா எப்படி இருக்காங்க?
2: கண்டிப்பா வந்துடுறோம்.
1: பொண்ணு
2: பொண்ணு இப்ப அச்சரு தான் வேலை பார்த்துட்டு இருந்து வீட்டுலதான் சும்மா நிக்க.
1: சரி சரி, சரி சரி, சொல்லுங்க.
2: அப்ப வந்துறேன்னு?
1: கண்டிப்பா கண்டிப்பா வந்துறேன். பிஎஸ்சி ஆடிட்டோரியமா
2: வந்துறேன். எனக்கு பார்க்கலாம் இல்ல அப்பா.
1: சரி சரி, நேர்கள் நிறைய பேர், அதாவது நிறைய பேர் சந்திச்சிருக்கோம், கண்டிப்பா அவங்களையும் சந்திச்சிருவோம். என்னைக்கு டேட்? July 12. சரி சரி சரிம்மா.
2: 12
1: ஞாயிற்றுக்கிழமை. சரி சரி, அண்ணா ஏதோ சொல்லி கொடுக்குற டைம் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு போல. வணக்கம் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கோம். சொல்லுங்க, எப்படி போகுது கல்யாண வேலை? எல்லாம் எப்படி போகுது கல்யாண வேலை? எல்லாம் எப்படி போகுது? அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்கீங்க
3: குடும்பம்? ரைட். எங்க அன்பு சகோதரி கான குயில், தமிழ் கான குயில் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. கேட்டுக்கிட்டு தான்
3: இருப்பாங்க. கேட்டன் சொல்றீங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இப்ப ரேடியோ கேட்டுட்டு தான் இருப்பாங்க. காதல ஹெட்போன்
3: வச்சு கேட்டு கேக்கு வாய்ப்பு கிடைச்சு ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஆ, வருவோம் வருவோம், ஒரு முறை சந்திப்போம், கண்டிப்பா சந்திப்போம்.
3: எல்லாரும் பாத்துருக்கீங்க, எல்லாரும் சந்திக்கீங்க, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இது வரைக்கும்.
1: கண்டிப்பா பாப்போம். அப்புறம் சொல்லுங்க.
3: ஒரு மாதிரியா இருக்கிறாரு.
1: ஆமா ஆமா, இடையில நல்லா இன்னைக்கு பெஞ்சிட்டாரு, இன்னைக்கு பரவாயில்ல பெஞ்சிருச்சு. சரிங்க, ஓகே, சந்தோஷமா. எல்லாருமே கெஸ்ட் எல்லாம் விருந்தாளிகள் எல்லாம் கூப்பிடுங்க, எல்லாரையுமே, நண்பர்கள் விருந்தாளிகள் சொந்த பந்தம் எல்லாம்
3: முடிச்சிட்டீங்க.
1: இன்னைக்கு என்ன பாட்டு கேட்டிருக்காங்க? அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா பேசுனாங்க, அதான் சிரிப்பு மட்டும் தான் கேட்டது.
3: சரி, வேற பாட்டு கேட்டு
1: மாத்தி விட்டாங்களா?
3: என்ன
1: பாட்டு சொல்லிருந்தீங்க? சரி, அம்மா எந்த பாட்டை மாத்திட்டாங்க?
3: அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது விஜயகாந்த் சாங்ஸ். அதான் என்னாசை மச்சான்ல பாட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க.
1: என்னாசை மச்சான்ல? நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கூப்பிட்ட மிக்க நன்றி.

0: ഈ ഫുട്ബോൾ സീസൺ ഹ്യുണ്ടായ് കാറുകളുടെ സർവീസിനൊപ്പം നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു മികവുറ്റ ആനുകൂല്യങ്ങൾ. അതെ, ചുങ്കറ്റ്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായ് സർവീസ് സെന്ററിൽ സർവീസിനൊപ്പം കരസ്ഥമാക്കൂ സ്ക്രാച്ച് ആൻഡ് വിൻ കൂപ്പൺ. ദിവസവും തിരഞ്ഞെടുക്കപ്പെടുന്ന മൂന്ന് ഭാഗ്യശാലികൾക്ക് അടുത്ത പെയ്ഡ് സർവീസിൽ 40% വരെ ലേബർ ഡിസ്കൗണ്ട് നേടാം. ചുങ്കറ്റ്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായ് സർവീസ് സെന്റർ, കൊല്ലം കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഈ ഓഫർ ജൂലൈ 20 വരെ മാത്രം. കോൾ 8714624010.
1: இப்போ ஆட் வரும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, அந்த ஃபுட்பால் சீசன் நடந்து கொண்டு இருக்கிறது, மக்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாம் பார்த்து. இதுக்கிடையில் அப்படியே கிரிக்கெட் அப்படியே சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் 2 மேட்ச் அடுத்தடுத்து ஃப்ளாப்பு, அவுட்டு. அது மட்டும் இல்லை, விமன்ஸ் வேர்ல்ட் கப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டீம் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க முதல் 2-3 மேட்சஸ்லாம், அப்புறம் அவங்களும் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. இருந்தாலும் ஃபுட்பால் கிரேஸில் மக்கள் இருக்கிறதுனால மக்கள் அதில் கவனம் தான் ரொம்ப, ஃபுட்பால் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க. யாரும் பாப்பா, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
2: ஹலோ, நான் நூர்ஜஹான் மையநாடு.
1: நூர்ஜஹான் மையநாடு, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நாளா உங்க கிட்ட பேசணும்னு நினைச்சேன், இப்போ தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: എനിക്കൊരു പാട്ട് വേണം സാർ.
1: ചൊല്ലുങ്ങ ചൊല്ലുങ്ങ.
2: ഭാഗ്യരാജൻ, അതുനാലെ ഭാഗ്യരാജൻ രാധയെ അഭിനയിച്ച എങ്ക ചിന്ന രാസ പടത്തിലെ ഇരുന്ന് കൊണ്ടച്ചേവന് പൂവുന്നേരം
1: പാട്ട്
2: எனக்கு
1: போட்டாச்சு, பாட்டு போட்டாச்சு.
2: எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஈ பாட்டு ஹிந்தியில பேட்டா படத்தும் வர்ற பாட்டு மாதிரியே
1: இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு வந்தது. அப்படியே ரொம்ப ரொம்ப நல்ல, ரெண்டுமே ஹிந்திலயும் சூப்பர் ஹிட், தமிழ்லயும் சூப்பர் ஹிட். இந்த பாட்டு
2: சூப்பர் ஹிட். நான் தமிழ் சினிமா அதிகமா பார்த்ததில்லை சார்.
1: உருவசி
2: மாடோ அபிநேச்ச படம் அது.
1: ஆமா ஆமா,
2: இப்ப கதையொன்னும் அவ்வளவா
1: ஞாபகம் இல்லை. பாருங்க படம் கண்டிப்பாக. சூப்பர். அதாவது தமிழ் மக்கள் எல்லாம் உங்களை எல்லாம் பார்த்து படிக்கணுமா கண்டிப்பாக. அதாவது இந்த பாராட்டுகள் சொல்லித்தான் ஆகணும். நான் வந்து எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க பாத்தீங்களா, இப்ப நூர்ஜஹான் அம்மா மையநாட்டுல இருந்துகிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா பார்த்து பாக்கியராஜ் சாரை பிடிக்கும், அவர் நடித்த படம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்க. இதே இது நீங்க தமிழ்நாடு பக்கம் போய் பாருங்க, ஒருத்தங்க கூட ஒரு மலையாள படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு இல்ல இதோட ஆக்டர் இப்படி இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது நம்ம கேரளா மக்களுக்கே உள்ள ஒரு ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் கண்டிப்பாக. அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு நூர்ஜஹான் பேசுனது ரொம்ப
2: என்னவா
1: இருக்கும் சொல்லுங்க. அது புரியுது. அவர் பேரு மாப்பிள பேரு உங்க வீட்டுக்காரங்க பேரு?
2: வீட்டுக்காரன்
1: பேசுன ஆசைப்பட்டு பேசுனீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷம். கேளுங்க, நீங்க விரும்பின பாடல் வருது சரியா?
2: ஓகே
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனது.

0: நல்ல ஒரு பாடல் உண்டு கேட்டு ரசித்தவர்களே. நம்ம நூர்ஜஹான் அம்மா விரும்பின பாடல். காலர் வந்துட்டாங்களாம் பார்ப்போம். நேர்களே, இதுக்கு அதோடு பேசலாம். தமிழ் ஃபோனின் ப்ரோக்ராம். இன்று உங்களிடம் பேசி கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். இதோ காலர். வணக்கம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மோகன் சார்.
0: ஆ, வணக்கம். சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க.
1: என்ன
0: பாட்டு கேட்டிருக்கீங்க? அவங்க பாட்டு எடுக்கணும். சின்ன வீடு படத்துல என்ன பாட்டு?
1: கல்பனா உடப்புறேன்.
0: அதான் என்ன எந்த பாட்டு? பாட்டு வரிகள் சொல்லுங்களே, ஏதாவது ஒரு வரிகள் சொல்லுங்க, ரெண்டு வரி சொல்லுங்க. அவங்க வெள்ள மனமா? வெள்ளை மனம். ஓகே ஓகே. ஆ, சரி, எடுத்தாங்க. ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது சின்ன ராசா, எங்க சின்ன ராசால பாட்டு கேட்ட உடனே ப்ரோக்ராம்ல கூப்பிட ஆசை வந்துருச்சு உங்களுக்கு.
1: பாக்கியராஜ் பாட்டு பேச முடியாது.
0: நீங்க பேசுறது எந்த விஷயம் பேசினாலும், நீங்க கோயில் விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா பொங்கலை பத்தியோ எதை பத்தி பேசினாலும் உங்களோட கருத்து. அதான் நீங்க வந்து ஒரு கருத்து சொல்லிருவீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எல்லாம் கேட்டிருக்கேன். நிறைய மக்கள் கேக்குறாங்க இதெல்லாம். அதெல்லாம் சந்தோஷம்
1: தான்.
0: இல்ல, கொஞ்சம் பேர் எப்படின்னா, கொஞ்சம் ப்ரோக்ராம் நம்ம ப்ரோக்ராம்ல அவங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பேர் என்கிட்ட தான் பேசணும் நினைப்பாங்க. ரெண்டு ப்ரோக்ராம்லயும் எல்லார்ட்டும் பேசும்போது
1: எப்பவுமே பலம்.
0: அது கரெக்ட். சூப்பர்.
1: அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தான்
0: அதாவது ஒரு தயக்கம், ஒரு வெக்கம் இல்ல ஒரு இதெல்லாம் மாறணும். அதாவது யாரும் யார், எல்லாரும் மனுஷங்க தான்.
1: இன்னொரு
0: சந்தோஷம் தெரியுமா, கேக்குறீங்க ப்ரோக்ராம் அதே. அதாவது பேசுறதோட இல்லாம நிறைய பேரு அவங்க பேசுறது மட்டும் பேசி டக்குன்னு போனை வச்சுட்டு ப்ரோக்ராம் கேட்கவே மாட்டாங்க. மறுவாரம் நம்ம என்ன சொன்னாங்க? ஆனா நீங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து ப்ரோக்ராம் கேக்குறீங்க.
1: இன்னைக்கு ரேடியோ தொடங்கிட்டு அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நான் போட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். காலையில போடுது
0: அந்த மாதிரி ரேடியோல. அந்த மாதிரி லிசனர்ஸும் அந்த மாதிரி காலர்ஸும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதாவது உண்மையா சொல்லணும்ல,
1: அதாவது நான் யாரையும் இடத்தில் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, எல்லாருமே கூப்பிடணும்னு நான் எப்பாவது ஒருக்கா தான் கூப்பிடுவேன்.
0: என்ன சரி, நிறைய பேர் பேசுவாங்க என்னங்க நீங்க அப்படி சொல்லிட்டீங்க, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்கிறதான் அதுல ஒரு விஷயம். ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் கேட்டாங்க,
1: அது முக்கால்வாசி ஆளுகளுக்கு அது புரிய மாட்டாங்க.
0: அதே தான்
1: சொல்லுவாங்க. படித்தவங்களுக்கு பல அறிவு இருப்பாங்க, ஆனா படிக்காதவங்களுக்கு தான் அது ரொம்ப புத்தி இருக்கும் சொல்லுவாங்க. அது படிக்காத முட்டாள், ஆனா படிக்காத முட்டாளுக்கு தான் ரொம்ப அறிவு இருக்குது. படிச்சவங்களுக்கு கொஞ்சம் புத்தி தான் வருங்க.
0: அது சரி,
1: படிப்புல மட்டும்தான் வரும்.
0: படிப்புல என்ன புஸ்தகத்துல என்ன எழுதிருக்காங்க அதான் படிக்கிறாங்க அவங்க. நம்மள அனுபவத்துல படிக்கிறோம்.
1: உலகத்தையே அனுபவத்துல புரிஞ்சிருப்பாங்க.
0: அதேதான். இருந்தாலுமே இப்ப உள்ள காலகட்டத்துல உழைப்பு இல்லைன்னா அனுபவம் எல்லாம் சொல்றதை விட கொஞ்சம் மூளை, கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாமா? நிறைய பேர் அப்படிதான் இப்ப முன்னுக்கு வர்றாங்க.
1: அது உண்மைதான்.
0: ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கடினமான உழைப்பாளி இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். சோம்பேறியத்தான் இருக்கான். ஆனா இடையில ஒருத்தர் புத்திசாலி இருக்கான் பாத்தீங்க, அவன் மூளை யூஸ் பண்ணி அவன் டக்குன்னு பணத்தை சம்பாதிச்சுட்டு போயிடறான். அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். அது வந்து அதுவும் கத்துக்கணும் எல்லாருமே. நீங்க சொல்ற மாதிரி அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிதான் வாழ முடியும்.
1: அதுதான் சொல்றது. ஆனா இந்த படிச்சவங்களும் படிக்காதவங்களுக்கும் படிக்காதவங்களுக்குள்ள மதிப்பு அவங்க கொடுக்க மரியாதை படிச்சவங்களுக்கு கூட ரொம்ப இருக்காதுங்க தெரியுமா.
0: நீங்க சொல்றீங்க படிச்சவங்க படிக்காதவங்க, இப்ப உள்ள காலகட்டத்துல எந்த தாய் தான் படிக்காதவங்க தான் பிள்ளைங்களை தான் பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க.
1: அப்ப அதனாலதான் அதனாலதான் அவங்க ஏன் தெரியுமா அவங்க அவ்வளவு ஆர்வமா பாக்காங்க, நம்ம பிள்ளைங்க படிக்கணுமே நம்ம பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்ல இதுல
0: வரணுமே
1: அந்த ஆசைப்படுதாங்க.
0: நம்மளால முடியாதது நம்மளால சாதிக்கணுமே அப்படின்னு.
1: படிப்புக்காக விலை தான் பணம் தான் தேவைப்படுது.
0: ஆமா ஆமா அதே ஒரு விவசாயம் போச்சுலமா படிப்புங்கறது
1: அது அது நம்ம விவசாயம் போல ஆயி போச்சு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா அதே அதுலயே காசு பாக்குறாங்க. பிள்ளை பிறந்த உடனே அட்மிஷன் எடுத்துறாங்க நீங்க தெரியுமா உங்களுக்கு. இப்ப எல்லாம் வித்தியாசங்கள் வந்துருச்சு. இப்ப வந்து
1: அது மாதிரி மார்க் இருக்கணும் என்னெல்லாம் பாக்காங்க தெரியுமா, பார்த்துதான் குடுத்தாங்க.
0: ஆமாங்க ஆமாங்க
1: எல்லாம பணம் இல்லையா அந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப
0: மறந்துட்டாங்க. நீங்க வந்து அரசியலா இருக்கட்டும் சினிமா துறையில இருக்கட்டும் வர்றவன் டக்க டக்க டக்கன்னு சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான். அங்கெல்லாம் நேர்மை நாணயம் எல்லாம் இருக்காங்க. பணம் தான் பெருசு. அவங்க அவங்க குடும்பம் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நம்ம நிறைய கேள்விப்படுறோம்.
1: பணம் உள்ளவங்களும் படிச்சவங்க பணம் போய் ஒரு இடத்துல ஏதாவது கேட்கக்கூடிய இடத்துல இல்லாதவங்க போய் ஏழப்பட்டவங்க ஒருத்தர் போய் கேட்டு பாருங்க அவங்களுக்கு மதிப்பு தனி அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் தள்ளி நிலுங்க அடுத்தது எடுக்கட்டும் அப்படிம்பாங்க. ஆனா
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: ஆனா பணம் அந்த இடத்துல பேசுதுன்னா அந்த பணத்தை காட்டும் போதே அவங்க வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க.
0: கரெக்ட். அதான் நீங்க எல்லாம் கோயில் முன்னாடி உங்களுக்கு தெரியுது. அதாவது அங்கேயுமே நீங்க பாருங்க வசதி வாய்ப்பு உள்ளவங்க உள்ள வரும்போது ஒரு தனி மரியாதை தான், இல்லாத வரும்போது ஒரு மரியாதை தான். கோயில இருக்கும் போது நீங்க மத்த இடங்கள்ல எப்படிங்க நீங்க எதிர்பார்க்கலாத?
1: அப்படி இல்லன்னா கோயில் மட்டும் இல்ல, கோவில் பெரிய கோயிலுக்கு இல்ல பூசாரிங்க ஆனாலும் சரிதான். எந்த எதுவுமே இல்லாதவங்களுக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கும் பெரிய பெரிய கோயில போய் பாருங்க, பெரிய தும்பலாம் ரொம்ப பிரசாதம் வச்சு நம்ம கோயில்ல இருந்தா சொல்றேன் இலைய வச்சு அவங்களுக்கு தனி பணக்காரங்களுக்கு 50 ரூபாய் நோட்டு கொடுத்ததுனாலும் இலையில கொடுத்து பிரசாதத்தை கொடுப்பாங்க. ஆனா இல்லாதவங்க பாத்தீங்கன்னா சந்தனத்தை தூக்கி கரண்டியால
0: இதுதான் வெளியே வரணுங்கிறதா உங்களை பேச வைக்கிறது புரியலையா? கண்டிப்பா நம்ம மனசுல வர்றதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். நம்மளும் கண்ணால பாக்குறோம்ல, இது 50 ரூபாய் போடுறவனுக்கு இலையில குடுக்கறீங்க எங்களுக்கு தூக்கி போடுறீங்க அப்படிங்கும் போது இன்னும் இந்த தப்பு ஒரு பூசாரியும் பண்ண மாட்டாங்க ஒரு கோயில்லையும்.
1: இதத்தான்
0: நம்ம அனுபவம் சொல்றோம் இல்லையா?
1: ரொம்ப ரொம்ப ஆனதுனாலதான் நம்ம இதெல்லாம் யாருக்கு போய் சொல்ல முடியும். அதனாலதான் இது வேற யாரு நீங்க உங்ககிட்ட சொன்ன அந்த கருத்து நம்மளுக்கு அது அனுபவப்பட்டது இன்னொரு ஆத்திற்கு கிடைக்கும்ல.
0: அதே கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
1: நான் தப்பா எதுவுமே சொல்லல.
0: நீங்க பயப்படவே கூடாது, இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படி இந்த மனசை திறந்துட்டீங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. மக்கள் கேட்டுக்கிட்டு தான்
1: இருப்பாங்க. எல்லாரும் புரியறதுக்காக வேண்டியதுதான் நான்
0: சொல்லுதேன்.
1: நம்ம நம்ம இன்னைக்கு அன்னைக்குமே நம்ம இப்படிதான் இருக்கோம். ஆனா என்னது நம்மளுக்கு அதனால நம்ம எல்லாமே புரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் தெரியாம மாதிரியே இருந்துக்கிடுவோம்.
0: சரிம்மா டைம் ஆயிடுச்சு, ஒரு பிரேக் வருது, அதுக்கப்புறம் நீங்க பாடலாம். ஓகேம்மா கோப்டு மிக்கரட்டர்.
2: പെരുമൺ എഞ്ചിനീയറിംഗ് കോളേജിന്റെയും കൊല്ലം ജില്ലാ പഞ്ചായത്തിന്റെയും സംയുക്ത ആഭിമുഖ്യത്തിൽ
3: സൗജന്യ കേരള എഞ്ചിനീയറിംഗ് എൻട്രൻസ് ഓപ്ഷൻ ഫെസിലിറ്റേഷൻ സെന്റർ.
2: സ്ഥലം കൊല്ലം ജില്ലാ പഞ്ചായത്ത് ഹാൾ.
3: കൂടുതൽ വിവരങ്ങൾക്ക് 9447778925 എന്ന നമ്പറിൽ ബന്ധപ്പെടുക.

0: இன்றைக்கு பாடல் எல்லாமே ரொம்ப அருமை, அருமையான பாடல், சாங் செலக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர். இப்போ தான் அதாவது 2026 இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. இன்றைக்கு 30 ஜூன், 30, 6 மாதம் கடகட கடகடான்னு ஓடிடுச்சுங்க. இன்னும் மீதி இருக்கிற 6 மாதம் தான் இந்த வருஷம். அதுக்குள்ளே நம்ம பேபியை கட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன், புத்திசாலியாக இருக்கிறவங்க கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி டெவலப் பண்ணிடுவாங்க. அதே தாங்க இப்போ நீங்கள் ஆடி சேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் வந்து ஜூலை 16 ஆரம்பித்து ஆகஸ்ட் 16 முடியுது. அதுக்குள்ளே நம்ம புத்திசாலி என்ன பண்ணுறாங்க, ஆடி சேல் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 20 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வந்து சவுத் இந்தியா, குறிப்பாக கேரளா தமிழ்நாட்டில் வந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம் இந்த ஆடி சேல்ஸுங்கிறது வந்து. அதாவது எல்லா இடத்துலையும் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் 70% அப்படிங்கிறாங்க. சில்க் சாரீஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு, ஹவுஸ்ஹோல்டு இது டிவைசஸ் எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்ஸில் போகுது. புத்திசாலி என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஒரு மாதம் வந்து இது ஃபுல்லாக விற்று தீர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஓன சீசன் வருது பார்த்திங்களா, அதுக்கு தயாராக ஃப்ரெஷ் ஸ்டாக்கு வேறு இருக்குது. அப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு காலம். ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார், ராம்ராஜ்.
0: ஆ சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கீங்க
1: சார்? நான் ஒரு 3 மணிலேருந்து அடிச்சுட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்க.
0: அடிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்களா? ப்ரோக்ராம் கேட்டிங்களா இல்லையா
1: சார்? கேட்டுட்டு தான் இருக்கேன் சார். நம்ம ப்ரோக்ராம் 1 மணிக்கு 1 நேரம் தான், 1 மணிக்கு 1 முடியுது.
0: சரி,
1: கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஸ்பீடா நடத்தி கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா எல்லா நேரங்களும் பேசுவாங்க.
0: அது சரி, அப்ப பாட்டு விட்டு வேண்டிய, நம்ம பேசிக்கிட்டே இருந்துட வேண்டியது என்னன்னு.
1: நீங்க நிறைய ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க, நேரம் பேசிக்கிட்டே இருக்கு சார், கோவப்படாதுங்க.
0: அப்படியே பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல.
1: இல்ல சார், நம்ம ப்ரோக்ராம் 1 மணிக்குள்ள முடியும் சார், கொஞ்சம் எல்லாரும் கூப்பிடுவாங்களா?
0: சரி சரி சரி சரி, முயற்சி பண்ணுங்க. அப்ப ஏதோ அவசரத்துல ஏதோ சொல்ல விரும்புறீங்க போல, ஏதோ சொல்ல ஆசைப்படுறீங்க போல.
1: ஆமா சார், நம்ம பாக்யராஜ் அண்ணனுக்கு வேண்டி இந்த ஒரு பாட்டு கேட்டிருக்கேன்.
0: சரி, ராமராஜ் அண்ணன் பாக்யராஜ் அண்ணனுக்காக கேட்டிருக்கீங்க, ஓகே. என்ன பாட்டு
1: சார்? அது வான் மேகங்களே வாழ்த்துங்கள், நான் இங்கு கண்டு கொண்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப பிடிக்கும்.
0: நல்ல நல்ல பாட்டு. அது எந்த படத்துல வர்றது? அது எனக்கு பாட்டு நல்லா ஞாபகம் இருக்கு.
1: தங்க சொல்லிச்சு அந்த படம் பேர் சொல்லிச்சு.
0: சரி சரி சரி சரி.
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க.
1: அவர் எனக்கு ரொம்ப, நம்ம பாக்யராஜ் சார் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவரு தான் நமக்கு காதலே சொல்லி தந்தது. அவங்க இல்லன்னா எனக்கு எப்படிதான் காதல், எனக்கே தெரியாது.
0: புதிய வார்ப்புகள் படம் பேரு.
1: புதிய வார்ப்புகள் நல்ல பாட்டு சார். அந்த மேகம் வானல் அந்த பாடகை பாக்யராஜ் சார் வாழ்த்துக்கிட்டே இருக்கும். அந்த
0: இல்ல சரி, ஏதோ காதல் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னீங்களா, அதான் எனக்கு ரொம்ப இதா இருந்தது. அதுக்குள்ள வேற
1: அது இந்த ஒரு முந்தானம் முடிச்சு, இந்த கிராமப்புறத்துல உள்ளவங்களுக்கு அவங்க தான் காதலே சொல்லி கொடுத்தது.
0: அது சரி.
1: ஆமா சார், ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த பாக்யராஜ் கண்ணும் அவர் சிரிப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: கண்ணாடி.
1: ஆமா சார்,
0: கண்ணாடி.
1: ஆனா முறைக்கிற மாதிரிதான் இருக்கும், அப்படியே சிரிச்சிருவாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்யராஜ் சார்.
0: சரி,
1: பாட்டு கேட்டுங்க சார், கேளுங்க, சூப்பரா இருக்கும்.
0: சரி அண்ணா, அண்ணா என்ன அண்ணன் ஏதாவது காதல் சொல்லி கொடுத்தா சொன்ன எனக்கு, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எப்படி எந்த படத்துல காதல் சொல்லி கொடுத்தாரு.
1: நம்ம முந்தானம் முடிச்சு முருங்க மரமே சமைச்சு வச்சிருவாரு.
0: குழப்பாதீங்க, டார்லிங் டார்லிங் படத்துலதான் காதல் பத்தி சொல்லுவாரு. ஆமா,
1: இந்த முந்தானம் முடிச்சுல முருங்க மரமே சமையல் ஆயிரம்ல, முருங்கக்காய் கூட்டு, முருங்கைப்பூ, முருங்க இலை, முருங்கப்பட்ட சூப்பு.
0: அது வந்து புருஷன் மண்டாட்டிக்குள்ள இருக்கிற அன்னோனியத்தை காட்டுது அந்த படத்துல.
1: ஆமா ஆமா சார், ஆமா சார், அது மறக்கவே முடியாது சார். இப்போ பிள்ளைங்க ஒண்ணு தெரியாது.
0: ஆமா ஆமா ஆமா
1: ஆமா சார். சரி சார், பாட்டு வைங்க சார்.
0: ஓகே, கூப்பிட்ட மிக்க நன்றி. நான் கூப்பிட்ட மிக்க நன்றி.
1: ஓகே சார், ஓகே சார்.

இன்னைக்கு கூப்பிட்ட நேர்கள் எல்லாரும் ரொம்ப அழகா பேசினாங்க, ரொம்ப இதா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நல்ல நல்ல பாடல்கள் எல்லாருமே, சாங் செலக்ஷன் ரொம்ப சர்மையாக இருந்தது. ஓகே, ப்ரோக்ராம் முடிவடையும் நேரம் வந்துருச்சு, நானும் கிளம்பும் நேரம் வந்துருச்சு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை. நன்றி.